0: கதாஷ் ஹாப்பினஸ் ஃப்ரீக்வன்சி
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
0: This is home delivery only on Radio Suno 91.7 FM.

0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

வணக்கம் மை டியர் மக்களே, வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு யுவர் தமிழ் வீக்கெண்ட் வைப் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். வீக்கெண்ட்ல என்ன வேணும், கொஞ்சம் ரிலாக்ஸா, கொஞ்சம் ஃபன்னா, கொஞ்சம் ஃபீல் குட் மூமெண்ட்லாம் வந்து லைஃப்ல இருந்தாதான் வாழ்க்கை ரொம்ப ஜாலியா இருக்கும் இல்லையா. சோ அதுக்கான பெர்ஃபெக்டான ஒரு கம்பெனியன் தான் நம்ம ஷோ. வருஷம் பிறந்து இனியோட வந்து 4 மாசத்தை மின்னல் வேகத்துல வேஸ்ட் பண்ணி புதுசா ஃப்ரெஷ்ஷா மே மந்த்ல காலடி வச்சிருக்கோம். மே மாசம்னு சொன்னோடனே பல பேருக்கு பல ஞாபகங்கள் வரும் இல்லையா. உலகெங்கும் உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம மே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலிவுட் ஃபேன்ஸுக்குலாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள். காரணம், ஏகே எனும் அஜித் குமாரோட பர்த்டே. ஸோ மக்களே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ. உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்க்கையில ஜெயிச்ச அஜித் சாரை செலிப்ரேட் பண்ற மாதிரி திஸ் வீக்கெண்ட் இஸ் டெடிகேட்டட் டு நம்ம உடன் ஒன்லி தல அஜித் பர்த்டே செலிப்ரேஷன். மாசா கிளாஸா சிம்பிளிசிட்டியோட கிங் தான் அஜித் சார். அவரோட லைஃப் பத்தி நிறைய பேச போறோம். எவ்ரி ஆங்கிள் கண்டிப்பா இன்ஸ்பிரேஷன் இருக்கும். சோ அடுத்த 3 மணி நேரம் செம்ம எனர்ஜெட்டிக்கான சாங்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்னு உங்க ஈவினிங் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறேன். சோ மக்களே, வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸா இருங்க. பியூட்டிஃபுல்லான ஈவினிங் வித் ஃபில்டர் காஃபி ரெடியா இருக்கு. இந்த தருணத்தில் தலைப்பாட்டை கொடுக்காம எப்படி, அண்ணன் ஹாரிஸ் ஜெரஸ் மியூசிக்ல அதார் அதார் பாட்டு ஆன் தி வே. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம். இது வீக்கெண்ட் வைப்ஸ் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க ஆர்ஜே யஷா ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோட நாயகன் ஏகே அஜித்குமார் சார் பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். முக்கியமா தலையோட பர்த்டே வந்து மே 1st இல்லையா, அன்னைக்கு நம்ம ஷோ இல்லைன்றனால இன்னைக்கு வந்து அவரை பத்தி அவரை கொண்டாடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த வகையில அஜித் சாரை பத்தி பேசணும்னா அவரோட ஸ்டோரி வந்து ஒரு நார்மல் சினிமா ஸ்டோரி கிடையாதுங்க. இது வந்து ஒரு ரியல் லைஃப் பிளாக் பஸ்டர். நார்மலா மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல பிறந்து பிகமிங் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்டார்ஸ் இன் தமிழ் சினிமா அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அவரோட வாழ்க்கை பயணமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா படம் மாதிரி தான். யங் ஏஜில் ஒரு பைக் மெக்கானிக்காக வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு. நோ ஃபிலிம் பேக்ரவுண்ட், நோ இண்டஸ்ட்ரி சப்போர்ட், எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு விஷயம், தன்னம்பிக்கை. அதை மட்டுமே நம்பி, உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்க்கையில் ஜெயிச்ச பல பேரில் இன்றைக்கி வந்து அஜித் சார் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காரு. ஆஸ் யூஷுவல், எல்லாரும் வாழ்க்கையில மாதிரி அவருக்கும் வெற்றி அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. அவரோட வாழ்க்கையிலையும் இன்ஜரிஸ், ஃபெயிலியர்ஸ், செட்பேக்ஸ்னு பல விஷயங்கள் இருந்திருக்கு. பட் எவ்ரி டைம் வாழ்க்கையில் கதவை தட்டி வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் வந்து ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுத்துருக்காரு, அதை யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் அவர் ஒரு ஆக்டராக மட்டும் பார்க்காம ஒரு ரியல் லைஃப் ஹீரோவா செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மோர் தென் சக்சஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட சிம்பிளிசிட்டி. ஸோ மக்களை, நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அஜித் சாரோட ஜேர்னி வந்து ஒரு ரிமைண்டர். ஹார்ட் ஒர்க்கும் பேஷன்ஸும் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், அதுக்கு தலை ஒரு எடுத்துக்காட்டு. அண்ட் திஸ் இஸ் அ தலை மேஜிக். நம்ம ஷோவில் அடுத்த பாட்டாக அனிருத் மியூசிக்கில் வேதாள மூவிலிருந்து ஆளுமா டோலுமான ஒரு பாட்டு வந்து நேரம் இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கீப் லிசனிங், இது ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் ஆர்ஜே யஷா.

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ லிசனிங் ஃபில்டர் காஃபி வித் மீ நவங்க ஆர்ஜே யஷோ. இன்னைக்கு நம்ம ஷோல தலை அஜித்குமார் பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். முக்கியமா அவரோட பர்த்டே ஸ்பெஷலா இன்னைக்கு ஷோ ஃபுல்லாவே அவர் தான் இருக்காரு. அவரோட ஸ்ட்ரென்த் அவரோட ஃபேன் பேஸ் தாங்க. அஜித் சார் ஃபேன்ஸ் கண்டிப்பா நிறைய பேர் அந்த ஷோ கேட்டுட்டு இருப்பீங்க. தலா ஃபேன்ஸ்னு சொல்லும்போது அது ஒரு செப்பரேட் எமோஷன்ல. தமிழ்நாட்டில இருந்து வேர்ல்டு வைடு வரைக்கும் அஜித் சார் ஃபேன்ஸ் கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க. சாதாரணமா ஒரு படத்தை வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கும் தலா தளபதி சூப்பர் ஸ்டார் படங்களை போய் தியேட்டர்ல பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுவும் முக்கியமா அஜித் சார் மூவிஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டருக்கு முன்னாடி ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றது, ஃபயர் ஒர்க்ஸ், பேனர்ஸ்னு டோட்டல் செலிப்ரேஷன் மூட வந்து அன்னைக்கு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கண்டிப்பா அதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க வாழ்க்கையில. இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, அஜித் சார் வந்து சோசியல் மீடியாலேயே இல்ல, ஏதாச்சும் கிறுக்குதனமா பண்ணிட்டு இருக்காம சினிமாவை மட்டும் பாருங்க அப்படின்னு அடிக்கடி அட்வைஸ் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்க வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு அன்பா அட்வைஸ் பண்ணி ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டாரு. பட் இருந்தாலும் ஸ்டில் அவரோட ரீச் வந்து மாசா இருக்குல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க சார், வி வில் செலிபிரேட் யூ அப்படின்னு அவர் பின்னாடி இருக்க உண்மையான பல ரசிகர்கள் மத்தியில அவரை யாரும் அசைச்சுக்க முடியாது. அதனால தான் இது வந்து ஒரு ஆக்டர் ஃபேன் உறவு மட்டும் இல்லாம இது ஒரு எமோஷனல் கனெக்ஷனா இருக்கு. ப்ரமோஷன்ஸ் கிடையாது, ஹைப் கிடையாது, ஃபேன்ஸ் தாங்க அவரோட ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸுமே ரொம்ப யூனிக்கா இருக்காங்க. தே ரெஸ்பெக்ட் இஸ் பிரைவசி, ஸ்பெஷலி சிம்பிளிசிட்டி அண்ட் டிசிப்ளின். அப்படிப்பட்ட ஏகே செலிபிரேட் பண்ற மாதிரி ஒரு பாட்டை கேட்க போறோம். நாங்க வேற மாதிரி ஃப்ரம் வலிமை வந்துனே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ நவங்க ஆர்ஜே யஷோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ வைபிங் வித் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். ஆல்ரைட் மக்களே, கொஞ்சம் காலிவுட் பக்கம் போகலாமா? இப்போ தமிழ் சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேஸ்ல இருக்கு. காரணம், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ், நியூ டைரக்டர்ஸ், ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட்னு எல்லாம் மிக்ஸ் ஆகி பல படங்கள் நாளுக்கு நாள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் மூவி ரிலீசஸ் பத்தி பார்க்கலாமா? அல்ல, ஃபர்ஸ்ட் மூவி கர. போன வாரம் வரைக்கும் அந்த படத்தை வந்து கரான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது கரா கிடையாதான், கர அப்படின்றத ரீசெண்டாக நடந்த ஆடியோ லான்ச்ல வந்து தனுஷ் சாரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜாவோட ஃபர்ஸ்ட் மூவியான போர் துளி. அந்த படத்துக்கு அப்புறமா அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதான் கரான்ற மூவி. டபுள் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா அதோட ஹைப் வந்து டபுள் ஆகிருச்சு. ஸோ படம் எப்படி இருக்குன்றத ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அந்த லிஸ்ட்ல இருக்க அடுத்த மூவி வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட 100 சாமின்ற படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 46 வயது கரும்பு தோட்ட விவசாயியோட உண்மை சம்பவத்தை மையமா வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு படங்களையும் போய் தியேட்டர்ல பாருங்க. படம் எப்படி இருக்குன்னு அடுத்த வாரம் வந்து ரிவ்யூ பண்றேன். பட் ரைட் நவ் தலா தளபதி சூப்பர் ஸ்டாரோட படங்களுக்கான அபிஷியல் அப்டேட் எதுவுமே வரல. வந்தா கண்டிப்பா சொல்றேன். சோ கீப் யூ ஐஸ் ஓபன். எனி டைம் பிக் அப்டேட்ஸ் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அன்டில் தென், லெட்ஸ் என்ஜாய் திஸ் கிளாசிக்கல் மூமெண்ட்ஸ். நம்ம ஷோவோட நாயகன் எவர்கிரீன் சாக்லேட் பாய் அஜித் சாரோட கண்டு கொண்டேன் மூவியில இருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு.

வெல்கம் பேக். இது ஃபில்டர் காஃபில நான் உங்க ஆர்ஜே யசோ ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஷோல நம்ம பர்த்டே ஸ்பெஷலா தல அஜித் குமாரோட பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு டவுட்டுங்க, அதாவது அஜித் சார் ஒரு மாசான ஒரு ஹீரோ. அவர் வந்து தியேட்டர்ல சினிமால பார்த்து கைத்தட்டி விசிலடிச்சு கொண்டாடுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா ரியல் லைஃப்லயுமே ஒருத்தரை வந்து ஹீரோவா பார்த்து மக்கள் ஏன் இவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்கன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் வேல்யூஸ். சக்சஸ் வந்தாலும் கிரவுண்டடா இருக்கணும்ன்றத வந்து அடிக்கடி ஒரு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. முக்கியமா தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ்ல வந்து இன்வால்வ் ஆக மாட்டாரு. வந்து உலகத்துல அவரை பத்தி பல பேர் பல விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது கூட சைலண்டா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அதுதான் வந்து அவரோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். அவர் எப்பயுமே வந்து ப்ரெஷர் வந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணாம அவரோட முடிவுகளை வந்து ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு இருக்காரு. சோ மக்களை, உங்க வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளை உங்களை சுத்தி ஓடிட்டு இருக்கும் போது கொஞ்சம் சைலண்டா இருங்க, அப்பதான் கிளாரிட்டி கிடைக்கும். மத்தவங்களை பத்தி ஃபீல் பண்ணாம உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க, அப்பதான் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். தட் இஸ் த பிகஸ்ட் பவர் ஆஃப் AK எனும் அஜித் குமார். அஜித் சரோட பல படங்களை பத்தி பேசியிருக்கோம். அதுலயும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமான தீனான்ற படம் 2000 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கு SPB சார் வாய்ஸ்ல, ஒத்தி குச்சி பத்தி காதுடான பாட்டை எப்பெல்லாம் கேட்கிறோம், எனக்குள்ள தூக்கிட்டு இருக்க மிருகம் அடிக்கிடுவது எட்டி பார்க்கும். அந்த பாட்டை கேட்டு மோட்டிவேட் ஆயிட்டு உள்ளவாக மறுபடியும் தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீனா, உங்க

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, வைபிங் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜி யஷோ. இன்னைக்கு தல அஜித்தோட ஸ்பெஷல் ஷோ அப்படின்றனால பல விஷயங்கள் அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சினிமால மாஸ் காமிப்பாருன்னு தெரியும், நிறைய படங்கள் பார்த்திருக்கோம், நிறைய மாசான சீன்லாம் வந்து பார்த்து விசில் அடிச்சிருக்கோம். பட் அதை தாண்டி ஆஃப் ஸ்கிரீன்லயுமே வந்து தல வந்து அவரோட பேஷனான கார் ரேசிங், ரேசிங் ட்ராக்ல வந்து தல ஒரு பீஸ்ட்னு சொல்லாங்க. சினிமாவை விட ஒரு டேஞ்சரஸான ஒரு பேஷன் இருக்குன்னா அதான் கார் ரேசிங். இது ஜஸ்ட் ஹாபி கிடையாது, ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கார் ரேசர். ஏர்லி டேஸ்ல இருந்தே பைக்ஸ் அண்ட் கார்ஸ் மேல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, அதுவும் ஸ்பீடுனா வந்து அவருக்கு ஒரு அடிக்ஷன் மாறிங்க. அப்புறம் ஸ்லோலி மூவ் டு காம்படிட்டிவ் ரேசிங், இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல இந்தியாவே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபார்முலா சாம்பியன்ஷிப் லைக் ஃபார்முலா BMW, ஃபார்முலா 2 கேட்டகரின்னு பல ரேசஸ்ல வந்து தலையோட பங்களிப்பு இருந்திருக்கு. அண்ட் கிரேசியஸ்டான பாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஜரிஸ் வந்தாலும் அவர் வந்து ஸ்டாப் பண்ணல, மேஜர் ஆக்சிடென்டா இருந்தாலும் ரிகவரி பண்ணிட்டு மறுபடியும் ட்ராக்கு போயிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஈஸி கிடையாது மக்களே, ஃபுல் ட்ரைனிங், ஃபுல் டிசிப்ளின், எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ரேசஸ்ல வந்து ஓட்ட முடியும். அது மட்டும் இல்லாம இமேஜின் பண்ணுங்களேன், மார்னிங் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துட்டு நைட் ரேசிங் ட்ராக்ல போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு, ஒரு பக்கம் சினிமால சூப்பர் ஸ்டார், இன்னொரு பக்கம் வந்து ப்ரொஃபஷனல் ரேசர்னு டுவல் லைஃப் ரோல வந்து இப்பயே வந்து பீக்ல இருக்காரு. அண்ட் நாமெல்லாம் ஒரு வேலையை பண்றதுக்கே பாருங்களேன் எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. பட் தலை ரெண்டு பேஷன் எடுத்துக்கிட்டு ரெண்டுலேயுமே சக்சஸ் ஆகி சூப்பர் ஸ்டாரா இருக்கான்னு நினைக்கும் போது அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. இன்னைக்கு நாம தலைக்கிட்டு இருந்து என்ன கத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, ட்ரீமா இருந்தா ஏஜ் பார்க்க கூடாது, ப்ரொஃபஷன் பார்க்க கூடாது, ஜஸ்ட் சேஸ் பண்ணுங்க அவ்வளவுதான். சோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ மோட்டிவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க

0: Welcome back to the show, my dear Makale. Now, உங்க வீட்டு பிள்ளை RJ Yasho and you're vibing with Filter Coffee only on Radio Suno. இன்னைக்கு தல அஜித் குமார் பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். முக்கியமா அவர் நடிச்ச படங்கள். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ங்க, எப்படிங்க ஒரு மனுஷன் எது பண்ணாலும் மாசா இருக்க முடியும்? லைட்டா சிரிச்சாலும் சரி, சைலண்டா பார்த்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, எவ்ரி சிங்கிள் பிரேம்லயும் தலைமை வந்து மாசா இருக்காப்ல. முக்கியமா அந்த ஃபேமிலி சென்டிமெண்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஆடியன்ஸோட ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டா கனெக்ட் ஆற அளவுக்கு ஒவ்வொரு படங்களையும் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்றோம். பட் இருந்தாலும் ஆஸ் அ ஃபேன் பாய் எனக்கு ஒரு அல்ப ஆசை இருக்குங்க. LCU கேள்விப்பட்டிருப்பீங்க, காலிவுட்ல வந்து லோகேஷ் கனகராஜ் சினிமாடிக் யூனிவர்சல்னு பல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி AKCU அஜித் குமார் சினிமாடிக் யூனிவர்சல்னு அவர் நடிச்ச நாலு படங்களையே ஒன்னா கொலாபரேட் பண்ணி ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஸ்டைலிஷ் வில்லன் கேரக்டர்ல மங்காத்தால இருக்க விநாயக் மகாதேவ், ஃபேமிலி சென்டிமெண்ட்ல தூக்குதுரை,
1: தூக்குத்துறனா அடாவடி,
0: அல்டிமேட் ஸ்வாக்ல பில்லா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரே ஃப்ரேம்ல வந்தா இமேஜின் பண்ணும்போதே ஃபயரா இருக்குல்ல.
2: ஏண்டா கலவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா,
0: கற்பனையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடான்ற மாதிரி எல்லாரும் யோசிப்பீங்க. பட் இருந்தாலும் இதுதான் அவரோட மேஜிக். இப்படி எல்லா மூடுக்கும் ஏத்த மாதிரி கண்டிப்பா தல அஜித்தோட ஒரு படம் இருக்கும். அன்றில் இருந்து இன்று வரை சாக்லேட் பாய் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ரக்கட் பாயா இருக்க வரைக்கும் எல்லா படங்களுமே வந்து அப்படி பேக் டு பேக் வந்து பாசா கொடுத்துருக்காரு. ஸோ இப்பவே வந்து மூடுக்கு ஏத்த மாதிரி அடுத்த பாட்டு ரெடியா இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து பேசுவோம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க RJ Yasho.

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ லிசனிங் ஃபில்டர் காஃபி வித் மீ. நான் உங்க வீட்டு பிள்ளை ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோல தல அஜித்குமார் பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். முக்கியமா நம்ம ஷோல இன்னைக்கு அவர் தான் ஹீரோ இல்லையா. நான் வந்து அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, அவர் வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டுங்க. அதாவது சின்ன வயசுல ஒரு மெக்கானிக்கா வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து டாப்ல இருக்காரு. ரேசிங்கா இருந்தாலும் சரி, ஆக்டிங்கா இருந்தாலும் சரி, தட் மீன்ஸ் ஒன் திங், கன்சிஸ்டன்சி பீட்ஸ் எவ்ரிதிங்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வாழ்க்கையில ஃபெயிலியர் வந்தாலும் பரவாயில்ல, ரீஸ்டார்ட் பண்ணுங்க, டிலே ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டாப் பண்ணிடாதீங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், யாரோடையும் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்க ஸ்டோரிய உங்க ஸ்டைல அழகா எழுதுங்க, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம அஜித் சார் தான். இந்த மாதிரி மோட்டிவேஷனா பேசும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பட் ரியாலிட்டியில வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு பல பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. உங்கள மாதிரிதாங்க நானும், என்ன பண்றது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஜோக்ஸ் பாட் ஒரு அப்டேட்டும் காத்துட்டு இருக்கு. அஜித் சாரோட அடுத்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறான்ற கேள்வி இப்ப சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்கற மாதிரி தான் அந்த அப்டேட் இருக்க போகுது. தலையோட அடுத்த படமான AK-64 ஆல்ரெடி அவரை வச்சு குட் பேட் அக்லின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு இல்லையா, டைரக்டர் ஆத்விக் ரவிச்சந்திரன், அவரு தான் அடுத்த படத்தையும் பண்ண போறாராம். இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. அஜித் சார் இப்ப ரேசிங்ல ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்றனால ஷூட்டிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிலே ஆனாலும் பரவாயில்ல, ஹைப் வந்து ரொம்ப ஹையா தான் இருக்கு. அபிஷியலான அப்டேட் எதுவும் வந்தா கண்டிப்பா நம்ம ஷோல ஷேர் பண்றேன். ஸ்டே டியூன். இந்த பைபுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு வந்துனே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கீப் லிசனிங், இது ஃபில்டர் காஃபி. இது நான் உங்க ஆர்ஜே யஷோ.

பேக் டு பேக் ரெண்டு பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் ஷோக்குல வந்திருக்கோம். யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் ஆரம்பிச்சு லீக்ல பாதி மேட்சஸ் முடிஞ்சாச்சு. ஆனாலும் இதுவரைக்கும் எந்த நாலு டீம் குவாலிஃபை ஆவாங்கன்னு கண்டே பிடிக்க முடியல. டெய்லி ராத்திரி பிபி டேப்லெட் போட்டு மேட்ச் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. அதனாலதான் ஐபிஎல் இஸ் த பிகஸ்ட் கிரிக்கெட் லீக் இன் த வேர்ல்ட்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஐபிஎல் 2026ல எல்லா டீமும் எப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்கன்னு நம்மளோட ஐபிஎல் ஆல்ரவுண்டர் ஆளினால் அழகுராஜா என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங், இது வந்து ஒரு விண்டேஜ் கார் மாதிரிங்க. ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும், ஆனா ஹைவேனு வந்துட்டா அது வந்து யாராலையும் ஓவர்டேக் பண்ணவே முடியாது. என்ன ஒண்ணு, அடிக்கடி பிரேக் டவுன் ஆயிரும். நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ், ஒவ்வொரு வருஷமும் கடப்பார பேட்டிங் லைன்அப்ல உள்ள வருவாங்க, ஆனா இந்த வருஷம் என்ன பண்றதுன்னு தெரியல. யாரோ வச்ச சூனியோ ஒன்னும் பண்ண முடியல. பட் இந்த டீமுக்கு ரீசெட் பட்டன் ஒன்னு இருக்கு, எப்ப ஆன் ஆகும் தெரியல. பட் கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. RCB ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், காத்திருந்து காத்திருந்து கப்படிச்ச டீமுங்க. ஸ்டைலிஷ் வேகன் எல்லாமே இந்த டீம்ல இருக்கு. இந்த வருஷமும் நான் ரெண்டாவது கப் அடிச்சே ஆவேன்ட்டு வெறி கொண்டு விளையாடிட்டு இருக்காங்க. அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு. அடுத்த டீம் KKR, இதுதாங்க ஐபிஎல் ஓட ரியல் மிஸ்டரி பாக்ஸ். சம்டைம் இந்த பாக்ஸுக்குள்ள கோல்டு சில்வர் டைமண்ட் பல வருஷங்களும் ஆடிட்டு இருந்தாங்க, ஆனா இந்த வருஷம் எல்லாத்தையும் வித்துட்டு பழைய இரும்பு சாமானுக்கு பேரச்சம்பளம்னு ஆடிட்டு இருக்காங்க. பட் கம் பேக் கொடுத்து இந்த வருஷம் குவாலிஃபை ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஃபேன்ஸ் எதையும் தாங்கும் இதயமாவே இருங்க. அடுத்த டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். RR பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸோட ராக்கெட் ஸ்பீட் மாதிரிங்க. தீபாவளி ராக்கெட் மாதிரி ஸ்ட்ரைட்டா டாப் கியர்ல மேல போயிட்டே இருக்கும், ஆனா சம்டைம்ஸ் வந்து கீழேயே புசுவான மாதிரி வெடிச்சிடும். அடுத்த டீம் SRH பத்தி சொல்லணும்னா பேட்டிங்ல புல்லட் ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்காங்க, ஆனா சம்டைம்ஸ் வந்து போலிங் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. போலிங்கும் சிங்க் ஆனா ஃபுல் சிஸ்டம் ஓவர்லோட் ஆகி கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அடுத்த டீம் பஞ்சாப் கிங்ஸ், சிங்கோ மாதிரி கெத்தா இருக்காங்க. ஒட்டுமொத்த ஐபிஎல் டீம்ஸுக்கும் தனியா தண்ணி காட்டிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வந்து ஐபிஎல் டிராஃபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா ஐபிஎல் வந்து ஒரு சினிமா மாதிரிங்க. எப்போ இது நடக்கும்னு தெரியல, ஃபுல் ட்விஸ்ட் தான். கடைசி ஓவர் வரைக்குமே வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி அப்டேட் இருந்தா தொடர்ச்சியா நம்ம ஷோலயுமே நிறைய விஷயங்களை ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. இன்னைக்கு நம்ம ஷோட நாயகன் தல அஜித், அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் இன்னைக்கு தான் நம்ம ஷோவில் வந்து அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த வகையில் அவரோட சினிமா ஜேர்னிலேருந்து ரேசிங் ஜேர்னி வரைக்கும் பல விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் தல அஜித்னு சொன்னோன்னே நமக்குலாம் வந்து மங்காத்தா பில்லா மாதிரி மாஸா கிளாஸா பல படங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே வரும். ஆனாலும் அவருக்குள்ளே இருக்க அந்த சாக்லேட் பாய் கியூட்னஸ் எவ்வளோ ரொமான்டிக்கான ஒரு பர்சன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. முக்கியமாக அவரோட லவ் ஸ்டோரி வித் ஷாலினி மேம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபீல் குட் மூவி ஸ்கிரிப்டை கேட்ட மாதிரி இருக்கும் அந்த காதல் கதையை கேட்கும்போது. முக்கியமாக ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ஆரம்பிக்குது, டூரிங் த ஃபில்ம் அமர்கலம். இந்த படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து இனிஷியலி கேஷுவலாக டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோலி ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அழகாய் வளர்ந்தது ஒரு காதல் கதை. பட் இங்க ட்விஸ்ட் என்னன்னா, அஜித் சார் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அதனால அவர் ஃபீலிங்ஸ் ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு. நோ டிராமா நோ பில்டப்னு சிம்பிளா தல ஸ்டைல்ல ஷாலினி மேம்க்கு ஒரு லவ் ப்ரொபோசல். உங்களுக்கே தெரியும் ஷாலினி மேம் பியூர் காம் கிரவுண்டட் பர்சனாலிட்டி. ஸோ அதனாலதான் அவங்க ரெண்டு பேரோட பேரிங் வந்து ரியல் லைஃப்ல கூட செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்த கட்டமா கல்யாணம். ஸோ மேரேஜுக்கு அப்புறமா ஷாலினி மேம் ஆக்டிங் சினிமா விட்டுட்டு ஃபேமிலியை சூஸ் பண்றாங்க. நம்ம தல அஜித் சார் கூட அடிக்கடி இன்டர்வியூல சொல்லியிருப்பாருங்க, என்னோட பெரிய ஸ்ட்ரென்த்தே என்னோட ஃபேமிலி தான் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் பப்ளிக் அப்பியரன்ஸ்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா எப்பயாச்சும் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது இன்டர்நெட் ஃபுல்லா ஃபயர் விட்டுட்டு ஃபேன்ஸுக்கு வந்து ஃபுல் ஹாப்பினஸ் என்ஜாய்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த காதல் ரொம்ப ரியல் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு காதல். ஸோ மக்களே, இந்த லவ் ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, காதல் லவ் அப்படின்றது வந்து ஓவர் ட்ராமா கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரியல் லவ். அப்படின்றனால லவ் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு லவ் சாங் வந்துனே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்

0: ഹായ്, ഞാൻ ഫിലിം ഡയറക്ടർ സജി സുരേന്ദ്രൻ. ഖത്തറിന്റെ ഏറ്റവും ഫേവറേറ്റ് റേഡിയോ സ്റ്റേഷനായ റേഡിയോ സുനോ 91.7 FM കേട്ട് കൂട്ടുകൂടാം.
1: Welcome back to the show, my dear Bakle. You are vibing with Filter Coffee with me now. உங்க விட்டு பிள்ளை RJ யசோ ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோவோட நாயகன் தல அஜித் குமார். அவர் பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். முக்கியமா அவரோட சினிமா ஜேர்னியா இருக்கலாம், ரேசிங் ஜேர்னியா இருக்கலாம், பட் இருந்தாலும் இதுக்கெல்லாம் மேல ஃபன்னி ஃபேக்ட் அபவுட் தல அஜித் குமார் பத்தி பல விஷயங்களை வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து அவருக்கே தெரியாது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்க போகுது. சோ அதுல ஃபேக்ட் நம்பர் 1, தலைக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்குமாங்க. சினிமா ரேசிங்க தாண்டி குக் பண்றது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட சம்டைம்ஸ் அவரே வந்து டீமுக்கு வந்து குக் பண்ணுவாராம். முக்கியமா பிரியாணி நல்லா பண்ணுவாராம். இமேஜின் பண்ணி பாருங்களேன், நாமெல்லாம் ஒரு கோ ஆர்டிஸ்டா இருந்து தலை கூட உட்காந்து சாப்பிட்டா எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஃபேக்ட் நம்பர் 2, அவருக்கு வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எந்த அக்கௌண்ட்டும் இல்லையா. முக்கியமா சோஷியல் மீடியாலேயே வந்து அவர் ஆக்டிவ் இல்லையா. ஆனாலும் இன்டர்நெட் ஃபுல்லா வந்து டெய்லி ஏதாச்சும் ஒரு நியூஸ் கண்டிப்பா அவரை பத்தி வந்துனே இருக்கு. சைலண்டா இருந்தாலும் சம்பவம் பண்ணிட்டே இருக்காரு. அதுதான் வந்து தல ஸ்டைல். சிம்பிளிசிட்டியில தலை வந்து வேற லெவலுங்க. நான் ஒரு பெரிய ஹீரோன்னு அவர் பேருன்னு எந்த ஒரு தலக்கணமும் இல்லாம ரோட்ல வந்து சகஜமா போவாராம். கார்ல பைக்ல வந்து போகும்போது ஃபேன்ஸ் வந்தா கூட அப்படிலாம் ஒரு பெரிய ஷோ அப் எதுவுமே இருக்காரு, ஒரு பெரிய கான்வோ இருக்காது. ஃபேன்ஸ் பக்கத்துல நிக்கும் போது கூட ரொம்ப சில்லா பேசுவாராம். தட் இஸ் வை மாஸ் வித்தவுட் நாய்ஸ் அப்படின்னா தல அஜித். அவரை நேரில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரவர்ட்டா இருப்பாருங்க, பெருசா பேச மாட்டாரு. இன்டர்வியூல கேள்வி கேட்டா கூட அதுக்கு ரொம்ப கம்மியா தான் பதில் சொல்லுவாரு. அப்படிப்பட்ட பர்சன் க்ளோஸ் சர்க்கிள்ல அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாராம். ரொம்ப ஃபன்னா இருப்பாராம், பிராங்க் பண்ணுவாராம், ஜோக் அடிப்பாராம். டோட்டலா ஆப்போசிட் வைப்ல தான் இருப்பாராம். ஃபேக்ட் நம்பர் 5, முக்கியமா தல அஜித் எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டாராம். இவ்வளவு ஏன் அவார்ட்ஸையே பெருசா எடுத்துக்க மாட்டாராம். அதுக்கு காரணம் அவருக்கு வந்து ஸ்பாட் லைட்டை விட பீஸ் ரொம்ப முக்கியம் நினைச்சு வாழ்ற ஒரு மனுஷன். நான்லாம் ஒரு சின்ன அவார்ட் வாங்கினாலே வந்து அது வந்து ஆஸ்கார் வாங்கின அளவுக்கு பயங்கரமா பில்டப் பண்ணுவேன். பட் அஜித் சார் வந்து எவ்வளவு எளிமையா இருக்கார்ல, தட் இஸ் வெரி ரேர் இன் தமிழ் சினிமா. பட் இதெல்லாம் கேட்கும் போது என்ன கத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் எளிமையான வாழ்க்கை மனநிம்மதியை தருன்றத நாளுக்கு நாள் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். சோ இந்த வைபுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. கீப் லிஸ்னிங் யுவர்

வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே அசோக். ஆல் ரைட், நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. நம்ம ஷோ வந்து இன்னைக்கு ஃபில்டர் காஃபில ஏகே எனும் அஜித் குமார் அவரோட பர்த்டே ஸ்பெஷலா அவரை பத்தி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா பல எனர்ஜெட்டிக்கான பாட்டுலாம் கேட்டிருப்பீங்க இல்லையா. இன்னைக்கு ஷோல வந்து வெறும் சினிமாவை பத்தி மட்டும் பேசாம லைஃப், பேஷன், மோட்டிவேஷன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் காஃபியை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருப்பேன் நம்புறேன். தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் தி ஷோ. அஜித் சார் சொன்ன மாதிரி நாமளும் வாழ்க்கையில சிம்பிளா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் ரொம்ப ஜாலியா இருக்கலாம். தட் இஸ் அ டேக் அவே. இன்னும் நிறைய சாங்ஸ் அப்டேட்ஸ் வந்து வார வார நாட்கள்ல வந்துனே இருக்கு. பட் ரிமெம்பர், வாழ்க்கையை வந்து சீரியஸ் எடுத்துக்காதீங்க, சிரிச்சுட்டே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஆல்வேஸ் கீப் யுவர் வைப் ஸ்ட்ராங் லைக் அவர் ஃபில்டர் காஃபி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோ எப்படி இருந்துச்சு அப்படின்றவங்களோட கருத்து கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல ரேடியோ சுனோ இல்லனா வந்து ஆர்ஜி யஷோ அப்படின்ற பேஜ்ல போய் டிஎம் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அடுத்த வாரம் மீட் பண்றேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி யஷோ, ஒன்லி ஆன் ரேடியோ சுனோ.

0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?